சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

மகனின் காயனா கரமின் உன் வகசிவ நமஸ்கார நமஸ்காரேனாம் உன்வாசிர நமஸ்கார கர்ண தீவு உன்வாசிர நமஸ்கார கர்ண முக யமே நதர கரண்ணே நாம் ஏவா வாசாதமண்ணே நாம் பொலவே அதி கல் கதா கொட தேவியன் வாசிர ஜீவி மகிமே ஏ கல் விசி லபா தனவாயத பொலவே திபென விருட்ச கதா கொட தேவியன் வாசிர நமஸ்கார கர்ணவாயத யமேக் ஒபட நமஸ்கார கரன்ன பாதா கரன்னே நாம் யமேக் தேவியன் வாசிர கரன நமஸ்காரே நதர கரன்னே நாம் இரா அந்த தாரகா தேவியன் வாசிர ஹிமி நமஸ்காரே உன் வாசிர ஓசவனவாயத ஹalleluya ஒபட நமஸ்கார வேவா சர்வ பராக்கிரமயான வாசிர ஒபட சமான கிசிவெட் நத ஒபகே மகிமே லபா கண்ணட ஸ்வர்கவலின் வெட்டணு தேவிய தேவ தூதியா பொறகதி ஒபட ஹிமி மகிமே அத்கர கண்ணட பொலவே விவித மனுஷ்யான் தரக கருதி நமுத் தேவியான் மகான்சிகே மகிமே அத்த கசிய ஹக்கே காட்டத பொலவே தேவிவரும் நை கியா கண்ணா திஸ்தும் கோட்டியா தேவிவரும் யை கியா கண்ணா ஸ்வர்கவலின் வெட்டணு அசுத்த தேவ தூதியான் ஒபகே மகிமே நதக சன்னட ஹதன்னே ஓர் ஸ்வகிய கௌரவே உதுசா ஸ்வகிய லாபே உதுசா மனுஷ்யன் ரவட்டன்னோய நமுத் ஒப பமனா மனுஷ்யன்ட சதா கல்ஹிம பிரேம கரண தேவியான் வஹன்சே ஒபகே சலசும் தனகத ஹக்கே காட்டுக போஹோ தினா தேவியான் வஹன்சேவ ப்ரொஜெக்ஷேப கல தம சித்வல மார்கவல ஹரி யமின் சிடின்னே நமுதுன் வஹன்சே கியன சேக் ரந்த ரிதீத மாகேய மம கெமதி கெனாட ஏவ தேமி கெமதி கெனாகென் ஏவா கண்ணேமி பொலவே ரஜவுரு பத் கரன்னேத பஹ கரன்னேத மமய மாகே கெமத்தி லிஸ் சியலு ராஜ்யன் பாலனே வன்னேயை சுவாமின் வஹன்சே கியன சேக மா சமக சிடின நமுத் மாகே கெமத்தட ஹை யமே கிரியா கரன்ன ஹதன்னேத மம ஹுவ பலேன் பஹ கரன்னேமி மம ஹுட சது பலேய இவத் கொட வெனகேகுட எம பலேய லபா தென்னேமி மம லபா துன் தனேன் யமேக் வெரதி தேயக் கரன்னேத ஓஹு சந்தக தனேய மம ஹுகே இவத் கொட மட யதஹத் அய அத்ரேவா பேதா தென்னேமி මම වනාහි දෙවියන් වහන්සේ බවත් කිසිවෙක්ට මට විරුද්ධව සිටින්න නොහැකි බවත් තේරුම් ගනින්න මුළු පොළව මාගේ යතේ පොළවේ සීමා දක්වා පාලනය කරන්නේ මමයි ස්වාමින් වහන්සේ කියන සේක උන්වහන්සේට නමස්කාර කරමු උන්වහන්සේට නමස්කාර කිරීම ලැබීම තරම් වාසනාවක් තවත් නැහැ සහෝදරයා සහෝදරිය උන්වහන්සේගේ සෙනඟ උන්වහන්සේව ගෞරවයෙන් පත් කරන්න උන්වහන්සේගේ සෙනඟ උන්වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙන්න දෙවියන් වහන්සේ තාම බලවන්තයි

0: பவுலுத்துமான் விசின் கொரிந்து வருண்கள் எனலது பழமு ஹசுனின் கொட்டசகி சகோதரவருணி அப்பே பியவருண்ட குமக் வேதை ஒப்பட மதக்கர தீமட்ட மம கெமத்தெமி ஓஹு சியல்லோம வலாக்குலக மகப்பெண்வீம லெபூஹ ஓஹு சியல்லோம ரத்து முகுதின் இத்தர ஊஹ சியல்லோம வலாக்குலகது ரத்து முகுதெய்த மோசஸ் சமக சகபாகி வீமட்ட பௌத்தீஸ்மிய லெபூஹ சியல்லோம எக்கம அத்தியாத்மிக ஆஹாரே அனுபவ கலஹ எக்கம அத்தியாத்மிக பெண் பானைய கலஹ ஓன் பானைய கலே ஓன் கெட்டுவகிய தீவ பர்வத்தய கினி ஏ பர்வத்தய நாம் கிறிஸ்துன் வஹான்சேய எஹெத் ஓன்கின் வெடி தெனைக்குட்ட தெவியன் வஹான்சேட்ட பிரசன்ன வீமட்ட நுகைக்கி வீய எபெவின் ஓஹு காந்தார ஏதி விநாஷ ஊஹ ஓன் நபுரு திசட்ட எலும் கலாக் மேன் அப்பத் நபுரு திசட்ட எலும் நுகரண பினிச மே சியல்ல சிது ஊயே அப்பட பாடமக் வசேனி ஓன்கென் சமஹரைக்கு மெசிவிலி கீவாக் மேன் மெசிவிலி நொக்கியன்ன மெசிவிலி கீமேன் ஓஹு மாரையா விசின் விநாஷ கருணு லெபூஹ மே சியல்ல ஓன்ட சிது ஊயே பாடமக் வன பினிசய ஏவா லியன லத்தே யுகாந்தேட பெமின சிட்டின அப்பட அனுதுரு எங்கவீமாக் வசேனி தமா ஸ்தீரவ சிட்டின்னேயை சிதன்னா நுவட்டன லெச பரிசம் வன்ன தேவவாக்கியமிசேய
1: திவ்யன் வகசேட்டு ஸ்தோத்ர வேவா
0: சுப்புவச்சயனது

0: கேட்டு சியலு கௌரவேவே வாய்க்கேன
1: சோதேஷே மாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ